தை ஒன்ஹூகுதின் ஓ சீகுதின் அவசியவை அவசியவை ஒன்ஹூகுதின் ஓ சீகுதின் அவசியவை அவசியவை நெவாஷா நெவாயஃபியம் சச்சுவ குஃபுதி கோ நெனதிசா நெங்காதிசா ஜி ராமகிருஷ்ண துவால்.